லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான்.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், உயிரொன்று இல்லாமல் உடலிங்கு நிலையாது, உயிரென்ன பொருளென்று அலைபாய்ந்து திரியாதே, என்ன அருமையான வரிகள். 1999 வெளியான துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை என்ற பாடல் வரிகளுக்கு கவிஞர் வைரமுத்து உயிர் கொடுத்து, எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்து, உன்னிகிருஷ்ணன் குரலில் அமைந்த மிக அருமையான பாடல். கண்ணில்லை என்றால் நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. பாடலை கேட்போமா? கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ജയ് ഹിന്ദ്. കഴിഞ്ഞ ദശാബ്ദത്തിലുണ്ടായ മാറ്റം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ? ഇന്ത്യ ഇപ്പോൾ ഭീകരവാദത്തിന്റെ അടിവേരറുക്കുകയാണ്. നക്സലിസം നിർമാർജ്ജനം ചെയ്യപ്പെട്ടു. മുമ്പ് നാം പ്രതിരോധ സാമഗ്രികൾ വിദേശത്ത് നിന്നും ഇറക്കുമതി ചെയ്യുകയായിരുന്നു. ഇന്ന് റെക്കോർഡ് എണ്ണത്തിൽ നമ്മൾ അവ കയറ്റുമതി ചെയ്യുന്നു. ഭാരതം ഇനി മുതൽ നിശബ്ദമായിരിക്കില്ല. ഭാരതം ഇനിയൊന്നും ക്ഷമിക്കുകയുമില്ല. പന്ത്രണ്ട് വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். பூக்காரி திரைப்படத்திற்காக பஞ்சு அருணாசலத்தின் வரிகளுக்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாட வருகிறார்கள். காதலை பொன் வீதியில். காதலின் பொன் வீதியில் நான் ஒரு பண்பாடினேன், பண்ணோடு ஒருத்தி வந்தாள், என் கண்ணோடு ஒருத்தி வந்தாள், காதலின் இனிமை, பிரிவின் பந்தம், இம்மூன்றையும் போற்றி பாடும் மெல்லிசை பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങൾക്കറിയാമോ, ജർമ്മനിയിലെ ആകെ ജനസംഖ്യയെക്കാൾ കൂടുതൽ കിസാൻ ക്രെഡിറ്റ് കാർഡുകളാണ് ഇന്ത്യൻ ഗവൺമെന്റ് രാജ്യത്തെ കർഷകർക്ക് നൽകിയിരിക്കുന്നത്. അതായത് 8 കോടിയിലധികം കർഷകർക്ക്. അതുകൊണ്ട് തന്നെയാണ് വിത്ത് മുതൽ വിപണി വരെ രാജ്യം കൂടെയുണ്ടെന്ന് നമ്മുടെ കർഷകർ പറയുന്നത്.
1: ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा.
0: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
2: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில். இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க, தேன் தமிழ் போல் வான்மலை போல் சிறந்து என்று வாழ்க, பூ உலகின் லட்சியங்கள் பூ போன்றே வாடும், தெய்வ சொர்க்க நிச்சயந்தாம் திருமணமாய் கூடும், பொருத்தம் என்றால் புது பொருத்தம் பொருந்திவிட்ட ஜோடி, நான் புலவனென்றால் பாடிடுவேன் கவிதை ஒரு கோடி. காதல் தோல்வியில் ஏற்படும் வேதனையை நல்ல மனதின் பெருமையை உணர்த்தும் வகையில் நாயகன் நாயகியின் உணர்ச்சிகரமான நடிப்பில் உருவான இப்பாடல் ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது. திரைப்படத்திற்கு வேண்டி வரிகள் கண்ணதாசன், தட்சிணாமூர்த்தி, இசையில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல். இதோ பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.

0: பம்பையில் ஜாதனே
1: சரணமய்யப்பா,
0: பந்தனதாசனே
1: சரணமய்யப்பா,
0: சத்தியமாம் பொன்னு பதினெட்டாம் படிமுகனில் வாணரலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே
1: சரணமய்யப்பா,
0: ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே.